மவத்வியாப்ததேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நமஃ. யஸ்மின் சர்வம் யதஸ் சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வ பாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மராம்யஹம்.